கடக்கே வஃபா தீ மிசாலு மாறு ஜாய மாறு சாலு ஓ வஃபா தீ மிசாலு மாறு ஜாய மாறு சாலு பர் கச்சா கடா சோனி தே ஜனாவ சாஹிதே ராத்தா தியா நிந்தரா அச்சரவுன வாளியே நீ சானு அக்கே ஃபர் ਅੱਗੇ ਹੈਗਾ ਬੜਾ ਸਮਝ ਜੋਨੀਏ ਮਿਸਾਲਾਂ ਦੱਸ ਦੱਸ ਕੇ ਯਾਰੀ ਪਿੱਛੇ ਜਾਣ ਵਾਰ ਦਈਏ ਹੱਸ ਹੱਸ ਕੇ